0: பாதசாரிகள் கடவையை கடக்கும் போது அவதானமாக இருப்போம். வாகனங்கள் முழுமையாக நின்ற பிறகுதான் பாதையை கடக்கணும். ரோட் கிராஸ் பண்ணும் போது கவனமா இருப்போம், பாதுகாப்பா வாழ்வோம்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: வாங்குங்கள் வாங்கி அதற்கான

0: இந்த மழை காலத்துல டெங்கு நோயோட தாக்கம் அதிகமா இருக்குது. அதனால உங்க வீட்டை சுத்தி நீர் தேங்காத மாதிரி பாத்துக்கோங்க. நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் மற்றும் பொருட்களை கண்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை உடனே தூய்மைப்படுத்துங்க.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com ஊடாக வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு ஜெயந்திபுரத்தைச் சேர்ந்த ஜிலக்ஷன் மவுஸ்மீத் தம்பதியின் செல்வ புதல்வியான ஆங்கிலீனா தன்னுடைய 6வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அம்மா அப்பாவோடு சேர்ந்து குடும்பத்தினர் எல்லோரும் வாழ்த்துவதாகவும் ஸ்பெஷலான வாழ்த்துக்களை அண்ணாமார்களான மெர்லின் ஷனோட் ஷித்தும் தம்பி இமித் ஷாஷ்வின் தங்கை மெர்லினா ஆகியோர் தெரிவித்திருக்காங்க. திருமண வாழ்த்து பகிர்ந்திருக்கிறாங்க. யாருக்கு இன்னைக்கு குயின்ஸ்பரியை சேர்ந்த திரு திருமதி சிவா விஜயலட்சுமி தம்பதியினர் தங்களுடைய திருமண போர்த்தியாண்ட கொண்டாடுறாங்க. அம்மா பார்வதியோடு மகன் சதுர்ஷன் மகள் அக்ஷிகா தேவி சிவம் தம்பதிகள் விஸ்வநாதன் மஞ்சு தம்பதியினர் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. லொக்கல் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அவங்க ஊர்ல சரியான மாதிரி மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. என்ன மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இடி அடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல மண் சரிவு ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்கிறதா இருந்தா அதிகாரிகள் சொல்லியிருக்க

0: பச்சைக்கிளி பச்சை அம்மா.
1: பச்சைக்கிளி பச்சையம்மா, உங்களுக்கே மனசாட்சிங்கிறது இருக்கா? நேத்தும் சிக்கல்னு சொன்னீங்க, ஒரு மாதிரி நாங்க சமாளிச்சு வந்துட்டோம், ஏன்னா நாள் ஃபுல்லா நாங்க சந்தோஷமா இருக்க போறோம் அப்படிங்கறதுல. இன்னைக்கும் சிக்கல்னா எப்படி? ஆஹா, சில்வண்டு சிக்கும், சிறுத்த சிக்காது அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு நம்ம நிலைமையை மாத்திக்கணும். ஓகே, வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன சிக்கல் இப்ப காலையிலன்னு கேட்டீங்கன்னா, சமையல் பண்ணலாம்னு வந்தா கிரைண்டர் உடஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? கிரைண்டர் அடுத்த மாசம் சம்பளம் வந்த பிறகுதான் அவர் வாங்கி தருவாரா இருந்தா நமக்கு கண்டிப்பா கஷ்டம்தான். எதுவுமே சமையல் நல்லா டேஸ்டா வராதுதான். இந்த மாதிரி சிக்கல் இருக்க கூடாதுன்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். உடனே நீங்க அபான்ஸுக்கு வாங்க. மிகப்பெரிய தொகையில எதுவுமே செலுத்தாம மாதம் மாதம் ஒரு சிறு தொகையாக செலுத்தி உங்க வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்களை நீங்க வாங்குறதுக்கு அபான்ஸுக்கு வாங்க. அபான் சிறுக சிறுக பேயினூடாக உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் நீங்க சந்தோஷமா இப்போ வாங்கலாம். வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எக்ஸைட பொறுத்த வரைக்கும் நமக்காகவே நிறைய நிறைய சந்தோஷமான செய்திகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா கண்ணா.
2: எக்ஸைட் பேட்டரி உங்களுடைய வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் சூப்பரான பேட்டரியாக எப்பொழுதுமே செயல்படக்கூடியது, நீண்ட நாட்களுக்கு உழைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம எக்ஸைட் அப்படின்ற பேரே 100 வருஷங்களுக்கு அதிகமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பை பெற்ற பேர். இப்போ எக்ஸைட் பேட்டரி மூலமாக ஒரு டிவியை, அதுவும் 55 இன்ச் ஸ்மார்ட் டிவியை வார வாரம் வெல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுது.
1: இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஜெனுவின் எக்ஸைட் பேட்டரியை வாங்குங்க. அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரண்டி இருக்கு இல்லையா, அதை பிரவுன்ஸோட இகே ஆன்லைன் சிஸ்டத்துல ஆக்டிவேட் செய்தாலே போதும். வாரம் வாரம் நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறி 55 இன்ச் ஸ்மார்ட் டிவியை பரிசாக வெல்றதுக்கான வாய்ப்பு இப்போ நமக்காக எக்ஸைட் ஊடாக வழங்கப்படுது.
2: சேமிப்பு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சின்ன வயசுல இருந்தே சேமிக்க பழக்குங்க எல்லாம் சொல்றோம். சேமிக்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம், ஆனா சேமிக்கிறது சரியான முறையில் சேமிக்கப்படுது, அதன் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்குதா அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ நீங்க சேமிக்கிறதாக இருந்தா நிலையான வைப்புகள் மூலமாக நல்ல வட்டி வீதத்தில் உங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை செலான் பேங்க் உங்களுக்கு தருது. 7 மாசங்கள் நிலையான வைப்பு வச்சீங்கன்னு சொன்னா 10.5% வட்டி, 5 மாதங்கள் மாத்திரம் நிலையான வைப்பை வச்சா கூட 10% வட்டியை தர்றதுக்கு செலான் பேங்க் ரெடி.
1: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க காலையிலேயே காகில்ஸ்க்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க. நடந்தே போயிட்டு நடந்தே வரணும், திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரணும், என்ன பண்றது அப்படிங்கிற யோசனையில போகும் போது கவலைப்படாதீங்க, ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.
2: காகில்ஸ் ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு தெரிவு செய்யப்பட்ட பிராண்ட்ஸ்ல, 3 பிராண்ட்ஸ்ல நீங்க 2500 ரூபாவுக்கு பொருட்களை கொள்வனவு செஞ்சீங்கன்னு சொன்னாலோ, அல்லாவிட்டால் 2500 ரூபாக்கு மேல பொருட்களை கொள்வனவு செஞ்சீங்கன்னு சொன்னாலோ, நீங்கள் இப்பொழுது ஒரு காரை வெல்லலாம்.
1: அந்த கார் சாதாரணமான கார் கிடையாது, எலக்ட்ரிக் கார்,
2: 5 மில்லியன் ரூபாய் பெருமதியான கார். எனவே இந்த காரை வெல்றதுக்கு இதுதான் சூப்பரான சந்தர்ப்பம். எல்லா இடத்துலயும் காகில்ஸ் ஃபுட் சிட்டி இருக்கு. எல்லாருக்கும்
3: பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் சகல வசதிகளும். இதன் ஆரம்ப விலை 45 மில்லியன். கொழும்பில் ஆடம்பரமாக வாழ இன்றைய அலையுங்கள் 0771-0777-333.
4: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள் NSP டிஜிட்டல் பேங்கிங், உங்களுக்காக என்றும் முன்னிலையில்.
5: தமிழ் பேசும்

0: சக்தியோடு இணைந்திருக்கிறோம். இது வணக்கம் தாயகம். இன்றைய வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கிறவர்களை பார்க்கலாம். மெல்வா இன்றைய தினமும் எங்களோடு இணைந்து கொள்கிறது. மெல்வாவை பொறுத்தவரையில் மெல்வா கம்பிகள் எப்பொழுதுமே உறுதியான கம்பிகள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் உங்களினுடைய வீட்டை ரொம்பவுமே பாதுகாப்பாக கட்ட வேண்டும், உறுதியாக கட்ட வேண்டுமாக இருந்தால் பயன்படுத்த வேண்டியது நிச்சயமாக மெல்வா கம்பிகள் அப்படின்றது மட்டும் மறந்துடாதீங்க.
1: சேமிப்பு கணக்கிற்கு 7% வரை உயர்ந்த வட்டி உள்ளிட்ட வியக்க வைக்கும் நன்மைகளோடு எல்பி பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத மேடை. அழையுங்கள் 0112-200-200. Fitch ratings A-LKA. Outlook stable பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம்.
2: வழியிலே நின்று போகாமல் வாழ்க்கையில் முன்னே செல்ல வேண்டுமா? அப்படி என்றால் நம்பிக்கையின் சக்தி எக்ஸைட் பேட்டரி, நீடித்த திறன், உலகத்தர நம்பிக்கை மற்றும் நாடளாவிய சேவை. எக்ஸைட் பேட்டரி, சக்தி தரும் நம்பிக்கை.
3: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. பேசிக்கா கண்ணா, நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம்ல, இப்ப சிம்பிளா சின்ன பட்ஜெட் 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலை முடிப்போம் அப்படின்ட்டு. ஆனா அங்க போனா அந்த வேலை 15,000 ரூபாவா மாறும். நம்ம என்னதான் பட்ஜெட் போட்டாலும் செலவுங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஆசைப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியாம இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம கிட்ட மட்டும் ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு கிடைச்சி அதுல நம்ம வின் பண்ணி கோடி கணக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், எல்லாருக்குமே நாம இப்படி ஒரு சர்வீஸ ஃப்ரீயாவே கொடுக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு நிறைய ஆசை கனவுகள் வந்து வந்து போகும் இல்லையா?
0: நிச்சயமா, அந்த மாதிரி ஆசை கனவுகள் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வழியை காட்டுகிறது தேசிய லோத்தர் சபை.
3: கோவிசத்த லாட்டரி டிக்கெட் நீங்க வாங்குங்க. 6 கோடி ரூபாயில் இருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய சூப்பர் பரிசுகள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாரத்தினுடைய 7 நாட்களுமே நீங்க கோடீஸ்வரராக மாறுறதுக்கு இன்னைக்கே NLB கோவிசத்த லாட்டரி டிக்கெட் வாங்குங்க.
4: இலங்கையின் முதலாவது சேஃப் ஃப்ரம் டே 1 பேபி கிரீம் பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: புதிய பேபி ஷர்மி கேர் கிரீம் தானே?
4: ஆமா, ஹைபோலஜெனிக் ஃபார்முலாவும் நிபுணர்களின் ட்ரிபிள் டெஸ்ட் உத்தரவாதமும் இருக்கிறதால குழந்தைக்கு சேஃப் ஃப்ரம் டே 1 பேபி ஷர்மி கேர்.
6: ஒரு என்ஜினியராக பணத்தை விட தரமே என் பொறுப்பு. நவீன தொழில்நுட்பத்துடன் கலப்படம் இல்லாத 100% தூய இரும்பினால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் மெல்வா RB500 தரத்திலான மெல்வா QST ரீபார்ஸை நான் நம்பிக்கையுடன் பரிந்துரைக்கிறேன். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
0: காகில்ஸ் ஃபுட் சிட்டிக்கு போமா?
3: கார் வாங்குறதுக்கு தானே?
0: எஸ், காகில்ஸ் ஃபுட் சிட்டிலே இப்ப கார் விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. வீடு செல்லும் போது காகில்ஸ் ஃபுட் சிட்டி, அதானே நாங்க சின்ன இருந்து பயன்படுத்தின ஒரு தாரக மந்திரம்.
3: எஸ், ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் காகில்ஸ் பொச்சிட்டில போய் வாங்கிட்டு போறது நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சின்னதா வாங்கிட்டு போலான் இருக்கும் போது அங்க தரக்கூடிய ஆஃபர்ஸா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கணும் தானே அங்க போய் பார்த்த பிறகுதான் ஞாபகம் வரும் இல்லையா? இதெல்லாம் வாங்கிட்டு போகும்போதுதான் என்ன பேக் நிறைஞ்சிருச்சு, ஒரு கார் ஒன்னு புக் பண்ண வேண்டிதான் வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
0: இனி புக் பண்ண தேவையில்லை, நீங்க சொந்தமாவே கார்ல ஏறி வரலாம். அந்த அடிப்படையில இப்பொழுது காகில்ஸ் ஃபுட் சிட்டில உங்களுக்காக கார் தாராங்க.
3: இந்த காரை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு எலக்ட்ரிக் கார்.
0: எனவே இந்த BMW E7 எலக்ட்ரிக் கார் நீங்க வெல்ல வேண்டுமாக இருந்தால் காகில்ஸ் ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு தெரிவு செய்யப்பட்ட 3 பிராண்ட்கள்ல 2,500 ரூபாய் லவட்டால் அதுக்கு மேல கொள்வனவு செய்யுங்க.
3: அப்படி நீங்க பர்சேஸ் பண்ணும் போது பில் தருவாங்க இல்லையா, அதுல ஒரு கோட் நம்பர் இருக்கும். அந்த கோட் நம்பரை சைபர் 777-181-181 சைபர் 777-181-181 இந்த நம்பருக்கு SMS பண்ணுங்க, நீங்க ஒரு காரை வின் பண்ணலாம்.
7: இன்றே நிதி மற்றும் கணக்கீட்டு துறையில் தொழில்சார் தகுதியை பெற 88 கட்கை நரிக்கு பதிவு செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 0777-559-669.
6: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரான். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
8: எல்பி லீசிங் மூலம் பதிவு செய்யப்பட்ட செய்யப்படாத எந்த ஒரு வாகனத்திற்கும் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை. இன்றே அழையுங்கள் 0112-200-200.
9: மது போதையிலேயோ கவனக்குறைவோடையோ வாகனத்தை மட்டும் ஓட்டாதீங்க. உங்களோட உயிரும் அடுத்தவங்க உயிரும் பாதுகாப்பாக இருக்கட்டும். அதுக்கு பொறுப்பா வாகனத்தை செலுத்துங்க, பாதுகாப்பாக பயணிங்க. உங்களை நம்பியும் ஒரு குடும்பம் இருக்கு.
2: ஞாபகப்படுத்துவது வணக்கம் தாயகம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது கிருமியான பிரியமானவர்களே, உங்களுக்காகவே நாங்கள் இனிமையான பாடல்களை வழங்கியிருந்தோம். ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு அவருடைய நாமத்தை உயர்த்து வாசிவாத்தை பெற்றுக் கொண்டிருந்தோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இனி வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுடன் எங்களோடு இணைந்திருந்து ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கத்தசாமி உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் இணைந்திருப்பது www.kirbyfm.com.
1: நீங்கள் நெக்கட்டு கொண்டு இருப்பது

வணக்கம் பிரியமானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபையின் வானொலியின் ஊடாக. நாம் பிரியமானவர்களே எப்பொழுதும் உங்களுக்காக இனிமையான பாடல்கள் முயற்சிகளை வழங்கியிருந்தோம். அவற்றை கேட்டு நீங்கள் தவ ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து எங்கள் கிருபையின் வானொலியின் ஊடாக இணைந்திருங்கள். இப்பொழுதும் உங்களுக்காகவே இனிமையான பாடல்கள் ஒழிக்க இருக்கிறது. எங்களோடு இணைந்திருந்த அந்த இனிமையான பாடல்களையும் கேட்டு தந்து நாமத்தை இன்னும் மகிமைப்படுத்தி இன்னும் தவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கிருபையின் வானொலியின் ஊடாக.

அப்பா, என்ன போல ஒரு பாவி இந்த உலகத்துல யாருமே இல்லை. நான் உமக்கு துரோகம் செஞ்சு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறேன். நீங்க செய்ததை எல்லாம் மறந்து நன்றி கேட்டு சந்தேகப்பட்டு சில நேரங்களில் நீர் உண்மையான தெய்வமா என்று கேள்வி கேட்டிருக்கேன். இந்த நேரத்திலையும் ஒரு கெட்ட குமாரனை போல திரும்பி வந்திருக்கேன்ப்பா. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா.

பணத்து மேலையும் பதவி புகழ் இது எல்லாவற்றின் மேலும் இருந்த ஆசையினால உம்மை மறந்து இந்த உலகத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் இது எல்லா மாயை, இது எல்லாம் அழிந்து விடும் என்று தெரிந்து கொண்டப்பா நீங்க மட்டும்தான் உண்மை. திரும்பி வந்திருக்கேன் என மார்போடு அணைத்து.